வாழ்க்கையில ஸ்ட்ராங்கான நபரா? அப்படியா இருந்தா சைலண்டா இருங்க. உங்களுடைய ரியாக்ஷன்ஸ் எப்பவுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். யார் வேணா இந்த சமூகத்துல சிரிக்கலாம், அழுகலாம், சீன் போடலாம், மற்றவங்களை உதாசீனப்படுத்தலாம், நகைச்சுவை பண்ணலாம், என்ன வேணா பண்ணலாம். இந்த மாதிரியான சந்தர்ப்பங்கள்ல யார் ஒருத்தர் தன்னுடைய ஃபோக்கஸ் மிஸ் ஆகாம அவருடைய நோக்கம் என்னவோ அதுல வேலை செஞ்சு வெற்றி பெறாரோ அவர்தான் ஸ்ட்ராங்கான நபர், ரொம்ப திடம் வாய்ந்த நபர். கடலை பாத்திருக்கீங்களா? கடலை ரசிச்சிருக்கீங்களா? கண்டிப்பா ரசிச்சிருப்பீங்க. எப்படி ரசிச்சிருப்பீங்கன்னா, கடல் எவ்வளவு அழகு, அது எவ்வளவு அமைதியா இருக்கு, அதுக்கு எவ்வளவு பொறுமை இருக்கு அப்படின்னு ரசிச்சிருப்பீங்க. அதனுடைய அலைகள் எவ்வளவு மெதுவா வரும்னு ரசிச்சிருப்பீங்க. அப்படிப்பட்ட கடலுக்குள்ள நீங்க உங்க காலை கொண்டு போய் விட்டீங்கன்னா கடல் சும்மா இருக்குமா? அதனுடைய ஆழத்துக்கே உங்களை கூட்டி கொண்டு போகும். அதுதான் கடல். அமைதியா இருக்கிறது பலவீனம் கிடையாது, அது உங்களுக்கான பலம். அதனால சும்மா இருக்கிற யாரையுமே சும்மா சும்மா போய் சீண்ட கூடாது. அப்படி சீண்டு போனீங்கன்னா உங்களை அப்படியே தூக்கி சாப்பிட்டுட்டு அவங்க போயிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி உங்களை யாராவது சீண்ட வந்தாலும் உங்களுடைய ரியாக்ஷன்ஸ்ல நீங்க கவனமா இருக்கணும். நீங்க எப்படி நடந்துக்கிறீங்க அப்படிங்கறதுலதான் நீங்க யார் அப்படிங்கறதும் இருக்கு. எந்த நேரத்துல சைலண்டா இருக்கணும், எந்த நேரத்துல ரியாக்ட் பண்ணணும்னு தெரிஞ்சு செயல்படுங்க.

0: பாட்டுக்கு குடும்பம் நண்பர்கள் எல்லோருக்கும் பொருத்தமான தேர்வு சன் கிரஷ் மெகா. 1.5 லிட்டர் விலை 350 ரூபாய்.
1: இலங்கையின் முன்னணி வணிக நிறுவனமான மெல்வா தரத்திற்கும் நம்பிக்கைக்கும் பெயராக கடந்த 2 தசாப்தங்களுக்கு மேலாக நாட்டின் வளர்ச்சிக்கு பங்களித்து வருகிறது. காலத்திற்கேற்ப நவீன தரத்திலான உறுதியான தயாரிப்புகளை வழங்கும் மெல்வா நிறுவனத்தின் புதிய வலிமையான கூட்டணி மெல்வா வெல்டிங் எலக்ட்ரோட். அதிக அழுத்தத்தையும் பாரத்தையும் தாங்கும் வலிமை, சிறிய மற்றும் நடுத்தர இரும்பிலான கட்டிடங்கள், மெட்டல் பர்னிச்சர், டேங்க்ஸ், ஸ்டோரேஜ் ரேக்ஸ் என அனைத்துக்கும் உறுதியான வெல்டிங் ஜாயின்ஸ். மெல்வா, இலங்கையின் முதல் தர வலிமை நம் பெருமை.
2: சேவையில் உள்ள அரசு பணியாளர்களாகி உங்களை போலவே ஓய்வு பெற்ற அரசு பணியாளர்களாகி உங்களுக்கும் இப்போது விஷயோட விலையில் BYD வாகனம் 1 0 1 2 125 125 இலையுங்கள். BYD கௌரவ அங்கீகாரம், சேவைக்கான அங்கீகாரம், வாழ்க்கைக்கு மன நிறைவு, நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.
3: எந்த ஒரு பிசினஸும் வெற்றிகரமான பிசினஸ் ஆக்கிட சரியான ஒரு பார்ட்னர் தேவை. ஸ்டார்ட் அப், SME அல்லது பெரிய என்டர்பிரைஸ் என உங்கள் பிசினஸ் எதுவாக இருந்தாலும் முழுமையான தொழில்நுட்ப தீர்வுகளை SLT மொபைல் என்டர்பிரைஸ் உங்களுக்கு வழங்குகிறது. பிசினஸ் என்றால் SLT மொபைல் என்டர்பிரைஸ். அழையுங்கள் 0112-2381-381.
4: அட்வென்ச்சர் உங்களை அழைக்கிறது. இதோ புதிய ஜெட்வா T2 PHEV, சக்தி வாய்ந்த செயற்பாடு மற்றும் சுதந்திரமான பயணம். உங்கள் அடுத்த அட்வென்ச்சருக்கு ரெடியா அழையுங்கள். 0766-199-399. ஜெட்வா இலங்கையின் ஒரே முகவரான யூரோ மோட்டர்ஸ் நிறுவனத்தினால் பிரத்யேகமாக வழங்கப்படுகிறது.

0: AI-யின் எதிர்காலத்தை மேலும் பலப்படுத்தும் ஸ்ரீலங்கா AI வீக் 2026 டிஜிட்டல் பொருளாதார அமைச்சு மற்றும் SLT மொபைல் இணைந்து முன்னெடுக்கும் ஸ்ரீலங்கா AI வீக் 2026 சிந்தனையாளர்கள், புத்தாக்குனர்கள் மற்றும் துறைசார் தலைவர்களை ஒன்றிணைத்து எதிர்காலத்தை வடிவமைக்கும் ஐடியாக்களையும் தொழில்நுட்பங்களையும் ஆராய உள்ளது. 2026 செப்டம்பர் 25 முதல் 30 வரை நடைபெறும் இந்நிகழ்வின் உரையாடல்கள் மற்றும் முக்கிய அம்சங்களுடன் நீங்கள் இணைந்து கொள்ளுங்கள். இன்றைய பிரதேசியங்கள் AIExpo.lk.
1: கேளுங்க, சக்தி FM-ல அத்தனை மணில இருந்து இத்தனை மணி வரைக்கும்,
2: எத்தனை மணில இருந்து எத்தனை மணி வரைக்கும் ஐயா?
1: ஞாயிற்றுக்கிழமை 10 மணில இருந்து 1 மணி வரைக்கும் சக்தி டாப் 20 மிஸ் பண்ணாம கேளுங்க.
3: இந்த மாதிரி நிகழ்ச்சி இதுக்கு முன்னாடி நிறைய நடந்திருக்குது, ஆனா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம்.
4: 103.9

கடவு போகுது. அது ஒரு கண்ணாடி பட்டியில வைக்கப்பட்டிருக்கு. அது ஒரு நவீன வசதி கொண்ட ஒரு கண்ணாடி பட்டி, தொட்டாலே எல்லாம் அடிக்கும். சரியா? இப்ப அந்த விசாரணை அதிகாரி வாரர் தங்க நாணயம் காணாம போயிருக்கு, விசாரிக்கிறார். மேனேஜர் சொல்றார், நான் வந்து புதிய நாணயங்கள் வந்துட்டே இருக்கும், பழங்கால நாணயங்கள், அதை வந்து நான் கணக்கு பார்த்துட்டு இருந்தேன், சரி பார்த்து கொண்டிருந்தேன், எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்றேன். இந்த துப்புரவு பணியாளர் சொல்றார், நான் வந்து பெட்டியில தூசு படிஞ்சிருந்துச்சு, நான் வந்து ஒரு துணியால துடைச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்றேன். மின்சார பணியாளர் சொல்றார், நான் வந்து அருங்காட்சியகத்தினுடைய அந்த விளக்குகளை, அந்த பல்ப்ஸை வந்து நான் சரி பார்த்து கொண்டிருந்தேன் அப்படின்னு சொல்றார். சரி, இந்த விசாரணை அதிகாரிக்கு ஒரு ஆளில் சந்தேகம் வந்துட்டு, இந்த மூன்று பேரில் ஒரு ஆளுக்கு சந்தேகம் வந்துட்டு. ஏன் சந்தேகம் வந்துச்சு, எப்படி அவர் அதை இவங்க தான் எடுத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி எப்படி யோசிக்கிறார்? நீங்களும் அழையுங்க. 011-2-8-3-8-5-4 சைபர். இப்போ வாட்ஸ்அப் மூலமாக ஜோஹா உடப்புசல்லாவிலிருந்து இணைந்திருக்கிறாங்க. ஜோஹராணி தலவாக்கலையிலிருந்து இந்த நேரத்தில் சசிகலா சுரேஷ்குமார் புசல்லாவையிலிருந்து பதிலோடு இணைந்திருக்கிறாங்க. இந்த பாட்டுக்கு பிறகு நான் சொல்கிறேன் பதில். சரியா? ஜுவமலர் தயாளகுணம் சொல்லியிருக்கிறாங்க. எனவே தொடர்ந்தும் இணைந்திருங்க. 10 மணி வரை சக்தி வீக்கெண்ட் பிளாக்பாஸ்டர். வணக்கம் தாயகம். இது அமரன் திரைப்படத்தில் ஜி வி பிரகாஷ்குமாரின் இசையில் ஹரிச்சரன், ஜி வி பிரகாஷ்குமார், ஸ்வேதா மோகன் பாடியது.

0: சக்தி வீக்கெண்ட் பிளாக் பஸ்டர். வணக்கம் தாயகம், கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. நான் ஏற்கனவே ஒரு கேள்வி கேட்டிருந்தேன், தங்க நாணயம் கலவு போகுது, அது நவீன வசதி கொண்ட அந்த ஒரு பெட்டி, கண்ணாடி பெட்டி எல்லாம் இருக்கு, யாரும் தொட்டா எல்லாம் அடிக்கும். மூன்று பேரை விசாரணை அதிகாரி விசாரிக்கிறார், மேனேஜர் சொல்றார், நான் வந்து புதிய பாரம்பரிய தங்க நாணயங்கள் வந்துச்சு, அதை கணக்கு பார்த்துட்டு இருந்தேன், எனக்கு எதுவுமே தெரியாது என்று சொல்றார். இதே நேரத்தில் துப்புரவு பணியாளர் சொல்றார், நான் வந்து கண்ணாடி பெட்டியில தூசு இருந்துச்சு, துணியால துடைச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்றாரு. மின்சார பணியாளர் சொல்றார், அருங்காட்சியகத்தினுடைய அந்த பல்ப் மின் விளக்குகள் எல்லாம் பழுதாகிருந்துச்சு, நான் அதை சரி பண்ணி மாத்திட்டு இருந்தேன் அப்படின்றாரு. எனக்கும் தெரியாதுன்றார். ஆனா இந்த விசாரணை அதிகாரி ஒரு ஆளை சந்தேகத்துல கைது பண்றாரு. வாங்க உங்களை கொஞ்சம் இன்னும் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாரு. யாருல சந்தேகம், என்ன நடந்திருக்கும்? இப்ப கண்டியில இருந்து மனோஜ், வணக்கம். எப்படி இருக்கிறீங்க மனோஜ்? நல்ல சுகம், நல்ல சுகம். சொல்லுங்க, என்ன நடந்திருக்கும், யார் யாருல சந்தேகம்?
1: துப்புரவு பணியாளர் தான் இருக்கும்.
0: ஏன், எப்படி?
1: ஏன்னா அவர் துப்புரவு பண்ணிக்கிட்டு கண்ணாடி பெட்டி தான் துப்புரவு பண்ணிக்கிட்டு எல்லாம் அடிக்காம இருக்காது.
0: அப்படி என்ன எல்லாம் அடிக்கல? அவர் தொட்டார் தானே, தூசிய துடைச்சிட்டு இருந்தாரு, அப்பவும் எல்லாம் அடிக்கலையே, என்ன காரணம்?
1: காரணம் என்ன,
0: எல்லாம் அடிக்கல அப்படின்றதுக்காக அவர் தான் அதை எடுத்திருப்பாரு, நாங்க எடுத்துக்கொள்ளலாமா? வாழ்த்துக்கள், முயற்சி செய்திருக்கீங்க. நன்றி நன்றி நன்றி மனோ. நன்றி, வாழ்த்துக்கள், நன்றி நன்றி நன்றி. இப்ப லக்ஷ்மி தரணியா மட்டக்குளியாவில் இருந்து இணைந்திருக்கிறாங்க, பதில சொல்லியிருக்கிறாங்க. பண்டாரவளையிலிருந்து சுமதி சொல்லியிருக்கிறார், இதே நேரத்தில் நீங்கள் பதில் சொல்லிருக்க பொழுது, தமிழ்நாடு சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி நேரு நகர் சுப்பிரமணியன் நடேசன் பதில் சொல்லியிருக்கிறாரு. மயிலம்பாவிலிருந்து தரண்யா, குருலாதா யாழ்ப்பாணத்திலிருந்து பிபிஷியாமி மட்டக்களப்பிலிருந்து இணைந்திருக்கிறார், கொழும்பு பாத்திலிருந்து சுசிலா இணைந்திருக்கிறாங்க. சரி, அந்த துப்புரவு பணியாளர் தான், அவரில் தான் அவருக்கு சந்தேகம் வந்திருக்கு. ஏனென்றா அவர் வந்து எல்லாம ஆஃப் பண்ணிட்டு இந்த வேலையை செய்திருக்கிறார். சரியா, அப்போ அவரில் தான் சந்தேகம், மேலதிக விசாரணை தொடரும், வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாரு. இணைந்து கொண்டு முயற்சி செய்த அத்தனை சொந்தங்கள் உறவுகளுக்கும் நன்றிகள், வாழ்த்துக்கள். இன்னும் ஒரு கேள்வி இருக்கு, தொடர்ந்து இணைந்திருப்போம். இன்னும் இருக்கு கேள்விகள், இருக்கு, தொடர்ந்து இணைந்திருப்போம். இது செல்லமே திரைப்படத்தில் ஹாரிஸ் ஜெயராஜினி செயல், ஹரிஹரன் மற்றும் சுவர்ணலதா பாடியது.